0: போஸ்ட் போஸ்ட் போஸ்ட் போஸ்ட் வாவிலால வராலைய பி ஏ எல்எல்பி போஸ்ட் போஸ்ட் போஸ்ட் போஸ்ட்
1: மா இன்டிக்கு முந்துன்னவி காவு ராதி மெட்லு அடுகு பெட்டகானே பலுகு ஹார்மோனியம் மெட்லு.